0: நமஸ்கார் வணக்கம், நான் ஜாக்கி ஷ்ரோ.
1: ஜாக்கி ஷ்ரோ
0: ரேடியோ 106.3 ஜியோ விந்தாஸ்.
2: ஆலிவ் சனோ ரேடியோ நெட்வொர்க், கத்தாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.